0: Lucaia, mare vedene une. Tutti chi vuole, ma le memory lost chila.
1: Memory lost? Call the doctor. Yaar sonnadu?
0: அம்மா கிழிக்க புண்ணியா சீனி வெடுனு முக்கு தட்ட போய்
2: விடுக்கிறேன்.
3: ஒப்பவைத்தோட்டோசைக்கிள் வேதிக்காவே ரேடியோ கரணைய லக்ஹாண்டு.